0: எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
1: பெருமையும் சிறுமையும் பிறப்பால் வருவதில்லை, செயலால் அமைவது.
2: Everyone is born equal. One's worth is determined by one's achievements.
0: மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்.
1: மேலோர் கீழோர் நிலையால் அல்ல, குணத்தால் அமைவது.
2: Greatness and loneliness are not determined by status and wealth. They are matters of one's character.
0: பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
1: அரியன செய்வோர் பெரியோர்.
2: Great people do rare deeds.
0: குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எந்நலத்துள்ளதூவும் அன்று.
1: நற்குணமே சான்றோருக்கு சிறந்த நலம்.
2: Goodness of heart is the greatest virtue.

alguna

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஓகே அசன்ஸ், பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகள் எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
2: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
1: எங்க சொல்லு,
2: முதல்ல அவரை பேச சொல்லுங்க.
1: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
3: நீங்க ஒரு கேன.
1: என்னதான்
3: இல்ல சார், நீங்க கேடி பசங்களை கூண்டோட பிடிக்கிறதுல புலின்னு சொல்ல வந்தேன் சார்.

0: இதை சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டா எவ்வளவு பெரிய தவற
1: என்ன பண்றீங்க எல்லாரும்?
0: இல்ல சார், புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டருக்கு மாலை போடுறத கேட்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சார்.
1: அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், முடியாத.
0: இந்தாங்க சார்,
1: நீ என்ன பண்ற? அந்த இடத்த நல்லா தொடச்சு போனத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா
0: சும்மா வெள்ளாசு

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

பூவி மனோகரவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கும் நிற்கும் வாடப்போரா. பருவ கால கதைகள் சொல்வேன் நீ, ஓ பக் பக் பக் பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா. பருவ கால கதைகள் சொல்வேன் நீ, ஓ பக் பக் பக் பக்.

0: பத்தும் பத்தும் பாடப்போரா, பத்தும் விக்கும் பாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீரா, ஓ பக் பக் பக் பக்கும் பக்கும் பாடப்போரா.
1: நான்
2: துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி
1: வந்திருக்கேன். முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மானை தேடி வந்தியா?
2: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன்.
1: கேளுங்க லேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு. இருக்கட்டும். ஏய்
1: பத்தியா, ஏய் யாம்ல
0: வா, நான் வாங்க.

தேமிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: ஆகி பெழுத்து கட்டான்.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
2: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: வங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பி

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு
1: ப்ளீஸ். அடே டேய், அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா அப்படி பண்றேன்?

வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் மற்றும் வாஷிங்டன் வட்டார தமிழ் இலக்கிய ஆய்வுக் கூட்டம் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தும் திருக்குறள் கட்டுரை போட்டி. இப்போட்டியில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் அமெரிக்காவில் வசிக்கும் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்புக்குள் உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியராக இருக்க வேண்டும். இப்போட்டிக்கான கட்டுரைகளை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் மார்ச் 31, 2022. இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதற் பரிசாக 1000 அமெரிக்க டாலர்களும், இரண்டாம் பரிசாக 500 அமெரிக்க டாலர்களும், மூன்றாம் பரிசாக 250 அமெரிக்க டாலர்களும் வழங்கப்படுகிறது. மேலும் போட்டியின் விதிமுறைகள், தலைப்புகள் பற்றி அறிந்து கொள்ள www.tsgwdc.org என்ற வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்க வலைதள பக்கத்தை பார்க்கவும். நன்றி.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is the healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye. Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is the healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே, இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா?
2: இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு
1: பாத்துட்டு போலாம்.
2: இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட.
1: அதான என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன்.
3: GCSMR, Global Center for Siddha Medicine and Research, இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க

தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: தினை துணையாம் குற்றம் வரினும் பனை துணையா கொள்வர் பழி நாணுவார்.
1: சிறு பிழையும் பெரிதாக கருதி நாணுவர் பழி அஞ்சுபவர்.
2: Those who fear disgrace should avoid even small failings.
0: வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போலக்கெடும்.
1: வருமுன் காக்காதவன் வாழ்க்கை விரைவாக அழியும்.
2: One who fails to perceive and avoid approaching danger is like a haystack before an approaching fire.
0: அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல்.
1: அறிவுடைய மூத்தோர் நட்பை தேடிக் கொள்க.
2: Carefully and selectively seek the friendship of the upright and the wise.
0: அறியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமராக் கொள்ளல்.
1: பெரியோர் உறவு மிக அரிய பேறு.
2: It is the rarest of all rare privileges to have the wise and great as true friends.
0: இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும்.
1: இடித்துரைப்போர் இல்லாத மன்னரும் தாமே அழிவர்.
2: The king who lacks courageous counselors to point out his faults and so protect him does not need adversaries to destroy him.
0: தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை.
1: அறிஞரோடு ஆராய்ந்து செய்பவர்க்கு அரியன இல்லை.
2: No task is unachievable to those who consult trusted friends and deliberate with the wise before acting.
0: எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது எழுக்கு.
1: செயல்படுமுன் சிந்தித்தலே சிறப்பு.
2: Think, reflect and then decide how to act. It is stupid to act before thinking.
0: நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக் கடை.
1: பண்பு அறியாமல் நன்மை செய்வது தவறாக முடியலாம்.
2: Before doing good for someone, check if they deserve such goodness. Doing good to the wrong people may bring problems to you.
0: வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல்.
1: செயல் பகைவர் துணைவர் தம் வலிமை அறிந்து செயல்படுக.
2: Before launching an operation, first assess the forces needed to make the operation a success. Then, assess the forces at your disposal, the enemy's strength, and that of his allies.
0: பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின்.
1: மெல்லியோர் ஆயினும் பகை மிகுதல் தீதே.
2: Do not let people's grudges against you grow. Even though peacock feathers are soft and light, if they create too great a load on a cart, the axle tree will break.
0: ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி.
1: அளவறிந்து கொடுப்பதே பொருள் போற்றும் நெறி.
2: A wise person measures his income and gives charity proportionately. That is the way to protect one's wealth and live with dignity.
0: அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும்.
1: அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை கெட்டுவிடும்.
2: If a person lives lavishly beyond his means, his apparent prosperity will disappear without a trace.
0: பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆக்கும் கயிறு.
1: காலம் அறிந்து செயற்பட்டால் செல்வம் தங்கும்.
2: Well considered and well timed action is the cord that binds you to a good fortune.
0: அருவினை என்ப உளவோ கருவியாம் காலம் அறிந்து செய்யின்.
1: காலமும் கருவியும் அறிந்து செய்தால் முடியாததும் உண்டோ?
2: No task is impossible to achieve if it is started with the right means at the right time.
0: ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின்.
1: காலமும் இடமும் கருதி செயற்பட்டால் உலகமும் கைகூடும்.
2: Even conquering the world is possible, provided you know how to act at the right time and the right place.
0: காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர்.
1: உரிய காலத்திற்கு காத்திருப்போரே உலகை வெல்வர்.
2: Those who aim to conquer the world will wait diligently for the right time to act.
0: நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கும் அதனை பெற.
1: இடத்தை பொறுத்தே ஒருவரின் வலிமை.
2: The crocodile is all powerful in deep waters, but not so on land. Strength is relative to the environment.
0: கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து.
1: இடத்தின் தன்மை அறிந்து செயல்படுக.
2: Even though it may have strongly built wheels, a chariot cannot run on the high seas, nor can a ship run on dry land.
0: அரியகற்று ஆசற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை அறிதே வெளிரு.
1: கற்று தேர்ந்தோரிடமும் அறியாமை இருக்கும்.
2: Even among men of extraordinary learning and virtue, you will find spots of ignorance in them.
0: குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்.
1: குணம் குறை கண்டறிந்து மேலானவற்றை மட்டும் கொள்க.
2: The selection process is all about assessing the strengths and weaknesses of a person and arriving at a judgment regarding which of the two overweighs the other.
0: தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும்.
1: ஒருவரை பற்றி ஆராயாமல் தெளிவு கொள்வதும் துன்பமாய் முடியும்.
2: A leader who chooses untested strangers for key jobs will have endless troubles.

அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நான் புளோரிடாவிலிருந்து மேகலா ராமமூர்த்தி. அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிருக்கு எதிரான அனைத்து வகை சுரண்டல்களில் இருந்தும் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதை அடிப்படையாக கொண்டது இந்த மகளிர் தினம். தொடக்கத்தில் பெண்ணை மையமாக கொண்ட தாய்வழி சமூகமாகவே இந்த உலகம் இயங்கியது. காலமாற்றத்தில் பெண் இல்லத்துக்கு மட்டுமே அரசியாக்கப்பட்டாள். பெயரளவில் அவளுடைய கல்வி கற்கும் உரிமை உள்ளிட்ட அனைத்துமே அவளிடமிருந்து பறிபோயின. பிள்ளைகளை ஈன்று புறந்தெறுதலும் அடுக்களை பணிகளுமே அவளுக்கு உரியவையாயின. மாற்றம் ஒன்றே மாறாது.

அது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மீண்டும் காலம் மாறியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய இரு பாலருக்குமான கல்வி கூடங்களின் பயனாய் பெண் பள்ளி சென்று கல்வி கற்றாள், பொருளாதார தற்சார்பு பெற்றாள். முற்போக்கு சிந்தனையாளர்களின் முழக்கங்களாலும் முயற்சிகளாலும் தான் இழந்த சமூக உரிமைகளையும் அவள் அடைந்தாள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆண்களுக்கு நிகராக, ஏன், ஆண்களை விஞ்சிய வகையில் பெண்கள் பல் துறையிலும் சாதனை புரிந்து வருவதை காண முடிகின்றது. ஒரு பெண்ணாக அது எனக்கு மிகுந்த பெருமிதத்தை தருகின்றது. பெண்களுக்கான இந்நாளில் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். பெண்ணே, உனக்கான லட்சிய பாதையை நீயே வகுத்துக்கொள். அதில் நீ நடை போட பிறரால் வரும் தடைகளை தகர்த்து துணிச்சலாய் முன்னேறு. வெற்றி நிச்சயம்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண் இன்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதை சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன். பாட வந்திருப்பவர் கணியன்.
1: நின்றது என்று நினைக்கிறேன் கணமா, சக்கி என்று சரண வைதினேன். நினைந்து நினைக்கிறேன் கணமா உன்னை.

0: கண் பாராயோ ஒன்னது சேராயோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில்

கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

இப்படி சூடு.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நாம் இப்போ அடுத்து கேட்க இருக்கிற நிகழ்ச்சி ஸ்மில் நேரம். ஆமாங்க, ஸ்மில் நேரம். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரமகுமார் சக்திவேல். இந்த ஸ்மில் நேரத்தில் நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை பாடி நம்மளுக்கு அனுப்பி வர்றாங்க. அந்த பாடல்களில் தேர்வு செய்த சிறந்த பாடல்களை நம்ம இப்போ கேட்டு ரசிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நம்ம கேட்க இருக்கிற அழகான பாடல் மதுரை மாளிகையில் மந்திர மாளிகளால் அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபாஷ் ரங்கதுரை. இந்த பாடலை நம்மளுக்காக பாடி அனுப்பியிருக்கவங்க திரு சுந்தரராஜன் அவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து. கூட பாடியிருக்கவங்க திருமதி ஸ்ரீவித்யா அவங்கள். பாடலை ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க, கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்குது. வாங்க பாடலை கேட்போம்.

நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அழகான பாடல் ஆர் ஆர் ஆர் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து கொம்பா உன் காடா அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க செல்வி ஹாஷினி. இந்த பாடலை கேட்கும் பொழுது இது நிஜமாவே திரைப்படத்தில் வர பாடல் தானா, அந்த பாடல் எடுத்து பாடப்பட்ட பாடலான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்டு ரசிக்க போகிற அழகான பாடல் பாரதி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து நின்னை சரணடைந்தேன் அப்படின்ற அழகான பாடலுங்க. இந்த பாடலை ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க செல்வி யாழினி அவர்கள், ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இவங்க அமெரிக்காவிலிருந்து பாடல் அனுப்பியிருக்காங்க, வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்கப்போகிற அழகான பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான பாடல். இந்த பாடலை நம்மளுக்கு சிறப்பாக பாட அனுப்பியிருக்காங்க மலேசிய பாடகர் திரு திலீப் பர்மன் அவர்கள். உங்களுடைய குரலும் உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: நேர்களே, நீங்கள் பாடல் கேட்டிருப்பீங்க, பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களோட பாடலை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9443644336. அடுத்த வாரம் இன்னும் அழகான பாடலோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராம்குமார் சக்திவேல். நன்றி, வணக்கம்.
1: எந்த படித்துறையும் காண மேடா,
2: ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாரோ?
1: அவர் தான் வீட்டுக்கே போக மாட்டேன்னாரு. நம்மள மீறி எப்படா போவாரு? தலைய வச்சாரு.
3: படித்துறை பாண்டியனை தர்றீங்களா? ஹாஸ்பிட்டல் அட்மிட்
1: ஆயிருக்காருல்ல,
3: சிட்டி ஹாஸ்பிட்டல்ல.
1: இங்க
3: சீக்கிரம் போங்க.
2: ஐயோ, அண்ணனுக்கு என்ன ஆச்சு?
4: அம்மா அம்மா,
5: அசைப்படாது. என்ன
4: அசையாம தான் கிடக்கு? போ.
1: சூளத்துக்கு மேல வச்சிருக்காங்க.
4: சூழலடா மூதேவி, பொண்ணுல துணிமணி படக்கூடாதுன்னு டாக்டர்.

0: எல்லாம் சேர்ந்து நாலு பக்கம் நாலு குச்சியை வச்சு கொட்ட போட்டு
1: நடந்துச்சு.
0: அதை ஏண்டா கேக்குற, அந்த குள்ள போயிருக்கானே டோரிக்கு என்ன?
1: ஆமா அவன் தான் அனுப்பிச்சு விட்டான்.
0: உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டே, அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்.
1: செஞ்சான்
0: அந்த அண்டா ஆட்டைய போட்டு உங்க குடுத்து விட்டு படித்துறையில லேசா அசந்து படுத்திருந்தனா, அப்ப கைலிக்குள்ள ஏதோ பாம்பு போயிருச்சுன்னு அந்த பய உள்ள ஒரு விறகு கிட்ட எடுத்து கதற கழுவடிச்சா பாத்து அவன் அடிச்சடியில அங்கேயே வைக்க போட்டு விழுந்துட்டா. முடிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குற.
2: அப்புறம் என்ன ஆச்சு?
0: அப்புறம் என்ன ஆச்சு?
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
2: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்த நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குல போவோம். எல்லாரும் நல்லா ஸ்னோவில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாராளமாக கொட்டியிருக்குது எங்களோட வீட்டு பக்கமெல்லாம். முடிவே இல்லாமல் இருக்குது. மூன்று நாலு நாளாகவே கொட்டுது. நல்ல காற்று குளிரோடு இருக்குது. எல்லோரும் நீங்கள் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் போய்க்கலாம். பத்திரமா போங்கோ, கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கோ. இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு சாப்பாடு வந்து கொஞ்சம் பெரிய டிஷ் தான், பெருசாகன கொஞ்சம் நேரம் எடுத்து செய்கிற டிஷ் தான் இது. அந்த என்னது சொல்கிறேன்னு சொன்னால், நேரம் என்று நாங்கள் நினைச்சு நேரம் எடுக்குமென்று நாங்கள் நினச்சா தான் அது நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக செய்துட்டு போகலாம்ன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அது ஈஸியாக செய்துடலாம். எல்லாமே எங்களை மனசுலேயும் எங்களை நினைவுலேயும் தான் இருக்குது. எங்களை மனசும் மூளையும் ஒண்டா செயல்பட்டது என்று சொன்னால் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஈஸியென்று ரெண்டும் சொல்லிட்டுருந்தேன்னா ஈஸியாக தான் இருக்கும். அழுத்து கொண்டு நாங்கள் செய்ய போய்க்கல தான் எங்களுக்கு டைம் லாங்காக தெரியும். ஒரு இன்ட்ரெஸ்டோடு செய்யக்கல ஈஸியாக வடிவாக செய்யலாம். இப்போ அந்த டிஷ்ஷுக்கு பேர் வந்து லோடட் மீட் நெஸ்ட். இதுக்கு தேவையான பொருட்கள் அரைத்த இறைச்சி, அது வந்து 500 grams. அது நீங்கள் எந்த இறைச்சி நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கோ. நான் சிக்கனை சொல்ல மாட்டேன். சிக்கனுக்கு பதிலாக டர்க்கி போடலாம். மற்றது நீங்கள் பீஃபில் செய்யலாம், லேம்பில் செய்யலாம், ஓ போக்கில் செய்யலாம். சப் மீட் வந்து இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கோ. லீனாக எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா லீன் மீட், எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது அதில். அது இந்த கொழுப்புகள் அது இதுகளெல்லாம் இல்லாமல் எங்களை ஹெல்த்தியாக இருக்கும். அது லீனில் வாங்கினீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 4-5 எடுத்துக்கொள்ளுங்க. பார்ஸ்லி லீவ் 2 சப் பண்ணினது ஒரு 2 டீஸ்பூன். உள்ளி பவுடர், அதாவது கார்லிக் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். வெங்காயம் நல்லா ஃபைனாக சொப் பண்ணினது 2 டேபிள் ஸ்பூன். பஜ்ஜி மிளகாய் 1. உப்பு சுவைக்கேற்ப. பட்டர் 1 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன். சீஸ் மொசரல்லா சீஸ் 1 கப். முட்டை 5, ஒரு பெரிய கோவாயில் 1/2 கோவாய். கேரட் 1. ரெட் பெப்பர் 1/2 உண்டு, ரெட் பெப்பர் 1. எல்லோ பெப்பர் 1. 1 தக்காளி. ரோஸ்மேரி 1/2 டீஸ்பூன். எண்ணெய் தேவைக்கேற்ப மேனைஸ் 1/4 கப், 1/4 to 1/2 கப் அந்த அந்தளவுக்கு 1/4 to 1/2 கப் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு நீங்கள் மிச்சத்தை வைக்கலாம். இவ்வளோ தான் தேவை அதுக்கு. இப்போ செய்கிறதுக்கு செய்கிற முறையை பார்ப்போம். முதல்ல இந்த மீட் நெஸ்ட் செய்கிறத பார்ப்போம். மீட்டை ஒரு பவுலுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே சப் பண்ணின பார்ஸ்லி, கார்லிக் பவுடர், ஃபைன் சப் பண்ணின வெங்காயம், அந்த நல்லா ஃபைன் சப் பண்ணின பஜ்ஜி மிளகாய், உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ப மாதிரி, மூண்டு முட்டை, அது எல்லாம் போட்டு அதோட நீங்கள் தேவையான ஸ்பைஸ்கள் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓல் ஸ்பைஸ் அல்லது என்ன என்னென்னான இந்த கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அதுக்கு பப்ரிக்கா எல்லாம் போட்டு நீங்கள் அதை குழையுங்க. நான் இந்த தேவையான பொருட்களில் வந்து ஒரு பொருளை நான் விட்டுட்டேன், டொமேட்டோ சோஸ் அதுவும் பப்ரிக்காவும் நான் விட்டுட்டேன். பப்ரிக்கா வந்து எங்களுக்கு ஒரு டீஸ்பூன் தேவை, ஒரு டீஸ்பூன் பப்ரிக்காவும் இதுவும் தேவைங்களுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு குழச்சி நீங்கள் 5 bowl செய்யுங்க. அதில் 5 பிரியுங்க அந்த மீட்டை, 5 bowls செய்யுங்க. செய்துட்டு அதை ஒரு ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கோபாவை அந்த மெலுசு மெலுசாக வெட்டி கொள்ளுங்க. கேரட்டை தோலை சீவிட்டு கழுவிட்டு அதை பெரிய கிரேட்டரில் கிரேட் பண்ணுங்க. தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து ஒரு பவுலுக்குள்ளே நீங்கள் அந்த டொமேட்டோ சோஸும் போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பப்ரிக்கா ஸ்பைசஸ் இந்த கார்லிக் பவுடர், அது ஆனியன் பவுடர், பெப்பர், சால்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதை ஒரு பிஞ்சு சால்ட் போட்டால் காணும். எல்லாம் அதை மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு சைடில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ முட்டையை அவிச்சு அதையும் ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சீவி வச்சுக்கொள்ளுங்க. பெப்பரையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு பேனை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸை முதல் சொட்டே பண்ணுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு கேரட் போட்டுட்டு கேரட் சொட்டே பண்ணி விறகுல, பெப்பர்ஸையும் போட்டு, பிறகு இந்த கேபேஜையும் போட்டு ஒரு 1/2 வேக்கு குக் பண்ணுங்க. நல்லா கொஞ்சம் உப்பும் போட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு நீங்கள் இதை நல்ல வடிவாக சொட்டே பண்ணி அதையும் ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பொட்டேட்டோவை நீங்கள் வெஜ்ஜஸாக வெட்டுங்க, நில நிலமாக வெட்டிக்கொள்ளுங்க. வெட்டிட்டு அதை ஒரு பவுலில் போட்டு அதுக்கு மேரினேட் பண்ணுங்க. அதுக்கு வந்து 1 tablespoon ஆயில் விடுங்க. பிறகு அதுக்குள்ளே உப்பு, கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், பப்ரிக்கா, ஹர்ப்ஸுகள், நீங்கள் ரோஸ்மேரி, மற்றது ஒரேகானோ இதுகள் போட்டு நீங்கள் இப்போ இந்த என்னென்னே நீங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பைசஸ் அந்த ஹர்ப்ஸ் போடலாம். நீங்கள் அது உங்களுக்கு பிடிச்சதில்லை போட்டு அதை மேரினேட் பண்ணி அதையும் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அந்த மீட்டை எடுத்து நீங்கள் ஒரு கட்டிங் போர்டில் வச்சு அந்த உருண்டையான மீட்டை நீங்கள் ஒரு பால் ஷேப்புக்கு ஆக்கணும். அந்த என்னென்ன ஒரு டிஷ் மாதிரி, அது ஒரு கப் மாதிரி ஆக்கணும். அந்த நடுவில் ஒரு பெருவிரலை வச்சு அப்படியே அமர்த்தி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கப் மாதிரி வரும். ஆக மெல்லுசாக இல்லாமல் ஒரு அளவுக்கு. அதுக்கு நீங்கள் சைட்ஸுக்கு நீங்கள் அந்த டொமேட்டோ சோஸ் சொன்ன மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் தானே, அந்த சோஸை நீங்கள் வளைச்சி பூசுங்க. பூசிட்டு ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் விட்டு 1 tablespoon ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணணும். நல்லா ஹீட் பண்ணி விறகுல நீங்கள் அதை அப்படியே அப்படியே மெதுவாக தூக்கி அந்த கப்பை அப்படியே வைங்க. அந்த மீட் கப்ஸ் அது வந்து ஒரு 3 to 4 minutes வந்து குக் ஆகட்டும். என்ற அந்த பாட்டம் வந்து நாங்கள் மேலே தான் வைக்க போகிறோம். ஒரு இந்த வெஜ்ஜஸ் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே தான் இதை நாங்கள் இருத்தி பேக் பண்ண போகிறோம். அப்போ கீழுக்கு வந்து மீட் வந்து நல்லா அந்த ஒரு கேரமலைஸ் பண்ணப்பட்டு வராது, மேலே பேக் பண்ணப்படும், கீழே வராது. அப்போ நீங்கள் அதுக்காக இதை முதல் குக் பண்ணுவானு நாங்கள் ஒரு 3 to 4 minutes நீங்கள் அதை குக் பண்ணணும். வடிவாக மூடி போட்டு அதை குக் பண்ணுங்க. அது மெதுவாக குக் ஆகட்டும். எரிய விடாமல் ஒரு மிதமான தீயில் வந்து இந்த போடைக்கில் நாங்கள் வந்து மீட் வந்து ஹை ஹீட்டில் பார்த்துக்கொள்ளுவோம். லோவில் இருந்துன்னா டக்குண்டு அது தண்ணி விட பார்க்கும். அதுக்காகத்தான் நல்ல ஹை ஹீட்டில் வைக்க சொல்கிறது. அது குக் ஆகி முடிஞ்ச பிறகு நீங்கள் இப்போ ஒரு ஒரு ட்ரே எடுங்க. ஒரு ட்ரே எடுத்து அதுக்குள்ளே பொட்டேட்டோஸை கீழே போடுங்க. பொட்டேட்டோஸை கீழே போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த கேபேஜ் பெப்பர் எல்லாம் போட்டு செய்த சொட்டை பண்ணின அந்த அதை மேலே அப்படியே பரவுங்க. பரவி வடிவா ஈவுனா பரவி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மீட்டை தூக்கி, நாங்கள் அந்த குக் பண்ண அந்த மீட்டை தூக்கி மீட் கப்ஸுகளை தூக்கி அதுக்கு மேலே வையுங்க. வச்சுட்டு இப்போ அவிச்ச முட்டையை நீங்கள் கிரேட் பண்ணுங்க. கிரேட் பண்ணிவிட்டு அதை ஒரு போலுக்குள்ளே போட்டுட்டு இந்த மொசரல்லா சீஸ் அதையும் போடுங்க. மயோனைஸ் அது வந்து அதையும் போடுங்க. போட்டுட்டு ஒரு பிஞ்ச் சால்ட், அதுக்குள்ளே கொஞ்சம் ஹெர்ப்ஸ் போடுங்க. ஏதாவது ஹெர்ப்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுங்க. வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த மீட் போல்ஸ் மாதிரி இருக்குது தானே, அதுக்குள்ளே ஃபில் பண்ணுங்க. வடிவாக ஃபில் பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் சீஸ் தூவிட்டு அந்த இடைவெளிகள் இருக்கும், அந்த மீட் வச்சா பிறகு அந்த இடைவெளிகள் இருக்கும், அதுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் சீஸை போட்டுட்டு நீங்கள் இதை 360 degrees அப்படி 350 வைங்க. 50 degrees நீங்கள் வச்சுட்டு 356 degrees நீங்கள் இதை வைக்க வேணும். அல்லாடி 180 degrees Celsius அதில் வச்சு 20 to 25 minutes அதை பேக் பண்ணுங்க. பேக் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் எனி சாலடோடு நீங்கள் அதை சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சும்மாவே ஒரு ஸ்லைஸ் பிரெட்டுகளோடு அதை சாப்பிடலாம். என்னென்னா கீழே பொட்டேட்டோஸ் இருக்குது, இந்த கேபேஜ் பெப்பர் மிக்ஸ் இருக்குது, அதோடு சாப்பிட்டாலே உங்களுக்கு ஃபில் பண்ணக்கூடிய ஒரு உணவாக எது இருக்கும், ஒரு டேஸ்டான வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை நெடுக செய்யாட்டி கூட ஒரு ஆள்கிட்ட வீட்டில் இருக்கிற யார்ட்டியோ பர்த்டே அல்லது ஏதாவது ஒரு ஒகேஷன்ஸ் அல்லது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க என்று சொன்னால் இது இதோட ஒரு வடிவான டிஷ்ஷாக இருக்கும். செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான டிஷ்ஷாக இருக்கும், நல்ல டேஸ்டியான நல்ல க்ரீமியாக இருக்கும். அந்த மீட்டோட முட்டை மேனேஸ் சீஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே வெட்டிட்டு அந்த வெஜிடபிள்ஸோடையும் எடுத்து பொட்டேட்டோலாம் எடுத்து சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களோட வானிலைக்கு தாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம் பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பு லோடட் மீட் நெஸ்ட் எப்படி செய்கிறேன்னு உங்களுடன் அளவலாவி இருந்து நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: என் டிரைவர் வந்துட்டாரு, ஐ நீட் டு கோ, பாய். நான் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் இது, நீ ஹோகி, நான் வர்த்தேன். ஹாய் காய்ஸ், பிரபு, என் டிரைவர் வரல, என்னை ட்ராப் பண்ணுறியா?
1: ஓகே, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம்.
2: சரி, ரெடியா?

0: குடி இந்த கட்டிக்க. நீ உனக்காக டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்க.
1: வேண்டாம்
0: குடி,
1: யாராவது பாத்துட்டு போறாங்க. ஐயோ
0: குடிக்கலையா? குடிச்சிருக்கல கட்டிக்க.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டே டே டே ப்ளீஸ் டே டே, அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டே ப்ளீஸ் டே ப்ளீஸ் டே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்ற?

ஹார்ன் அடிக்கிற? நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? உனக்கு என்ன விட முக்கியமா தான் நிறைய இருக்குது. இனிமே என் பின்னாடி சுத்துனே

0: கலை, கலை ஒரு நிமிஷம்.
1: எனக்கு
0: நான் மட்டும் தாண்டி பிடிக்கும்.
1: நம்பிட்டேன்.
2: டேய், உங்களுக்கு தான் நான் பேசுறேன், உனக்கு என்னதான் வேணும்?
1: நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா?
2: அப்ப வா, வந்து பைக்கில் உட்காரு, அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.

மற்றும் நியூ இங்கிலாந்து பகுதிகளில் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஐரோப்பாவில் பல நாடுகள் கடுமையான வெப்ப அலை தொடர்கின்றது. அதே நேரத்தில் உலகின் பல பகுதிகளில் வறட்சி மற்றும் காட்டு தீ அபாயம் அதிகரித்துள்ளதாக காலநிலை ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். பிஃபா உலகக்கோப்பை அரையிறுதியில் இங்கிலாந்தை வீழ்த்திய அர்ஜென்டினா வீரர்கள் போட்டிக்கு பிறகு பால்கலாந்த் ஃபேக்லண்ட் ஐலண்ட்ஸ் குறித்து அரசியல் வாசகம் கொண்ட பாதகையை காட்டியதால் சர்ச்சை எழுந்துள்ளது. இதுகுறித்து பிஃபா விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்திருக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அபுதாபியில் ஃபஹீத் ஐலண்ட் என்ற புதிய நலவாழ்வு நகர திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான வீடுகள், பசுமை வளாகங்கள் மற்றும் நவீன வசதிகளுடன் 2029 இந்த திட்டம் நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சோனி நிறுவனம் 2028 பிளே ஸ்டேஷன் விளையாட்டு டிஸ்க் உற்பத்தியை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து டோன்ட் கில் த டெஸ்க் என்ற மனுவில் 3.2 லட்சத்திற்கும் அதிகமானோர் கையெழுத்திட்டுள்ளனர். எகிப்தைச் சேர்ந்த 21 வயதான அலி வெஸ்லாம் ஒரே நாளில் 2 கின்னஸ் உலக சாதனைகளை படைத்திருக்கின்றார். மிக தொலைவில் ஷாக் ஷாட் மற்றும் பின்னோக்கி பாஸ்கெட் பால் ஷாட் அடித்ததன் மூலம் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றார். சூரியனில் உருவான மிகப்பெரிய கொரோனல் ஹோல் காரணமாக வரும் நாட்களில் பூமியை நோக்கி அதிவேக சூரிய காற்று வீசக்கூடும் என்று வானியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சில பகுதிகளில் அரோரா நதர்ன் லைட்ஸ் தென்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒரு மாத கால பரப்பரப்பான போட்டிகளுக்கு பிறகு 2026 பிஃபா உலகக்கோப்பை நிறைவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 48 அணிகள் பங்கேற்ற முதல் உலகக்கோப்பையில் நாளைய நாள் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் போட்டியிடுகின்றன. விளையாட்டு உலகம் முழுமையாக டிஜிட்டல் தளத்திற்கு நகரும் நிலையில் பிசிக்கல் கேம் டிஸ்கை பாதுகாக்க உலகம் முழுவதும் விளையாட்டு ரசிகர்கள் குரல் கொடுக்க தொடங்கியிருக்கின்றார்கள். சரி, இனியர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதுக்குரிய தகவல்கள் மற்றும் விசேட உலக செய்திகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள்.

0: தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்.

சிங்கு தாங்குறப்பாரோ சிங்க சாங்கு. சிங்கு தாங்குறப்பாரோ சிங்க சாங்குறப்பாரா.

0: பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு
0: பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச பம் கே வெரி குட். பாடுங்க.